0: உலகில் லங்காவே விளாவிங்
1: liveFM.lk
2: மகரகமட ஹோமாகமட கொடகமட www.livefm.lk

0: எல்லாவின் சவசு துணாய் ஹத்லிஹை www.livefm.lk ஹித பீனவன ராசா
1: Live FM.

0: சிந்து மாத்துக கேபுது
1: விகுதேசு துட்டுவாமு
0: ஐயன் கொள்ளு செட்டக